0: ஒன்று ஒன்று ரோபோட் மயன் எஃப்எம் kite jaba to buluze nebo yok neki to bulutua
1: eremaya
0: kira namba na botolo sholema
1: ashamo intu bulwa yoga intra yok namba nabo
2: mayan

0: ஏறி இந்த நேராசிதான் அலைரோரியா நீய சொல்லை ஒவ்வொரு முறா நீ ஒவ்வொரு செல்லேங்கை
1: சொல்றா
0: ஒரு சீரியா.